0: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஓ மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம

0: மாதவரி மாதவ கிரிதாரி
1: மாதவரி மாதவரி மாதவ கிரிதாரி
0: மாதவரி மாதவரி மாதவ கிரிதாரி
1: மாதவ

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாமசுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாமசுந்தர

மண்டல ஹசிதம் தெய்வம் பாராவாரஸ்வேதம் தெய்வம் பாஸ்கர பிம்பே அந்த சொன்ன ஆகாசாமல காத்திரம் தெய்வம் ஆ மலைய மாறுத்தங்களோ ஆ மலைய வீச்சுக்கலோ ஆ பயிருகாலிலோ உன்னதி தெய்வமையா சூரிய மண்டலம்லோ சந்திர மண்டலம்லோ நட்சத்திர மண்டலம் அந்த தெய்வமே ஈ விஸ்வமந்தா வியாபிச்சுனது தெய்வமே சமுத்திரமந்தா தெய்வமே இத்தகன்னா தேவி பாகவதான்னு இந்த சக்கா செப்பகலவாரு எவரன்னா உன்னாரா மகத்தர கிரந்தம் அந்த அசாரான் இந்தோ செப்பேசாடு சுவாமி தொம்மிதி ரோஜு சதுவுத்தாவோ நெல ரோஜுலு சதுவுத்தாவோ ஜீவித கால பர்யந்தம் சதுவுத்தாவேமோ அயனா நீக்கு சாரமு அர்த்தம் காவாலனி லேது ஸ்ரீதேவி பாகவத சாரமு அந்த தெளிக நீக்கு அர்த்தம் அவுதுந்து அனுக்குனாவா காது பகவந்துனிக்கு சக்தி தான் சாலா சூக்ஷ்மங்க சுலபங்க மனக்கு அர்த்தமையே ரீதிலோ பகவான் பாபா வாரு செப்துனாரு போஷ